சுரபை மகதெனுவன் உதயமென்ற திவா ஜீவித்தே வசந்தே நகின துருத சந்த.